0: livefm.lk
1: லங்காவை விழாவின் சவசு துணாயி
2: விசிதாய் வேஹச நிவன ரித்மய www.livefm.lk

0: நம்பிக்கை.
1: This is Nivana Ritmaya. www.livefm.lk.
2: ஜயமங்கல கீதாளட்டே பிம்பே பிம்பே பட்டு தண்டு